0: உணர்ந்திடத்தை பிரபஞ்சமாக
1: சங்கீதார உணர்ந்திடத்தை பிரபஞ்சமாக
0: அகலகன சீமதல் நருகையில் தலோடுவாய்.